உன் தாயசமான ஜோ உன்னை முறித்தனாரா ஜோதியாம் பச்சாத்து ஹோனா சாமதே சிக்கே.